அருமையான விசுவாசத்தின் பாடலை நாங்கள் கேட்டோம். நாங்கள் கர்த்தரை நம்பி ஜீவிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து நாங்கள் அவருடைய துணையோடு நாங்கள் வாழ்வோம். எங்களுக்கு எல்லா விதமான குறைகளையும் நிறைவாக கிறிஸ்துவுக்கு நிறைவாக தருகின்ற தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். நம்பங்கள் பிரியமானவர்களே, தேவனை விசுவாசியுங்கள், தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார். இணைந்திருங்கள், கிருபை நேய வானொலியினூடாக உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: We can shut the FM.
1: News first. பிரதான செய்திகள்.
2: வணங்குவது. அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
3: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
4: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே.
5: இப்பொழுது ஒவ்வொரு இடங்களில் மறைந்திருந்து புள்ளியிட்ட காலம் முடிந்து விட்டது. அன்றாட செலவுக்கு ரூபாய் 250,000 தருகிறது அத சம்பந்த.
6: நீங்கள் கடன் பெற விண்ணப்பிக்கும் போது உங்களின் பிரதான சொத்து கிரிப்ஸ்கோ ஆகக்கூடிய. கிரிப்ஸ்கோ உங்களின் கடன் நம்பகத்தன்மையை தெளிவாக பிரதிபலிப்பதுடன் நிதி நிறுவனங்களிடமிருந்து இலகுவாக சிறந்த கடன் நன்மைகளை பெற உதவும். இன்றே கிரிப்டோ.எல்கேக்கு பிரவேசித்து உங்கள் கிரிப் அறிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். கிரிப் ஸ்ரீலங்கா.
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.
7: வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்தி ஆசிரியர் மேகவர்ணம் பிரதீப், வாசிப்பவர் செல்லசாமி ரோஷன்.
1: தலைப்புச் செய்திகள்.
2: வணங்குவது. Fashion Park End of Season Sale. Buy one and get one free. Green Tag பொருள் ஒன்று வாங்கினால் மேலும் ஒன்று இலவசம். ஜூலை 12 தேதி வரை மட்டுமே. Fashion Park வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
7: ஏத்தலாவையில் பஸ் ஒன்று கவிழ்ந்து விபத்து, காயமடைந்த 40 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. நுழம்பு பெருக்கம் உள்ளிட்ட பல காரணங்களினால் டெங்கு நோயின் தாக்கம் சடுதியாக அதிகரிப்பு. சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. பின்னிலக்கத்தை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 12 மில்லியனை கடந்தது. ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி பொருளாதாரமாக இலங்கையை கட்டியெழுப்புவதே தமது எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி தெரிவிப்பு. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளி போலி கடவுச்சீட்டை தயாரித்து ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கைது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் லெபனான் இடையே பொது ஒப்பந்தம் கைச்சாத்து.
1: தலைப்புச் செய்திகள்.
2: இப்போது எஸ்டிபி வங்கி வழங்கும் நிலையான வாய்ப்புகளில் வருடத்திற்கு 13.75% வரை கவர்ச்சிகரமான வட்டி விகிதம். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0315-411-411.
8: இங்கிலாந்தின் நோர்த்தம்டன் பல்கலைக்கழகத்தின் அனலிட்டிக்ஸ் AI மேனேஜ்மெண்ட் பட்டங்களை போது யூனிஸ்டமில். மேலதிக தகவல்களுக்கு 0676-728-7007. யூனிஸ்டம் கனவுகளை நனவாக்குகிறது.
7: ரயில் நிலையத்திற்கு அருகில் பஸ் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 40 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பு முதல் பந்துளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் இன்று அதிகாலை 12:50 அளவில் இந்த விபத்தில் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தேத்தராம்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவழி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலிகமவுக்கும் தொடங்கடவுக்கும் இடையே 30 கிலோமீட்டர் மைல்களுக்கு அருகில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதனிடையே கடந்த 24 மணி காலங்களில் மாத்திரம் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 78 பேர் காயமடைந்துள்ளனர். கந்தரு தலல் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பஸ் விபத்தில் 38 பேர் காயமடைந்துள்ளனர். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50

நிஷாந்த் ஜாவீர் தெரிவிக்கின்றார். பின்னிலக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் சுமார் 5 பில்லியன் பேர் விண்ணப்பம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். எனினும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் தபால் மூலம் டின் இலக்கத்தை உரிய நபர்களுக்கு அனுப்பி வைக்கப்படாமையினால் தமக்கு டின் இலக்கம் உள்ளதா என்பது குறித்து பலரும் அறியாமல் உள்ளதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் தங்களுக்கான டின் இலக்கம் உள்ளதா என்பதை பரிசீலிக்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். உள்நாட்டு விநியோக சங்கிலிகளை கட்டியெழுப்பி ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி பொருளாதாரமாக இலங்கை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே தமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில்துறையினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் அந்த விடயத்தினை தெரிவித்தார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் 3 பில்லியன் டாலர் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய தெங்கு சார்ந்த ஏற்றுமதி துறையை 2 பில்லியன் டாலராகவும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை 1 பில்லியன் டாலராகவும் கட்டியெழுப்புவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி, பன்முகப்படுத்தல் மற்றும் பெறுமதி சேர்க்கப்பட்ட தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டிய எந்தவொரு ஆதரவையும் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். அத்துடன் தொழில்துறைகளை கட்டியெழுப்புவதற்காக பரிந்துரைகளும் கருத்துக்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அனைத்து பரிந்துரைகளையும் கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் திட்டங்கள் தயாரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதேநேரம் வடக்கில் கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான ஊக்குவிப்புகள் வழங்கப்படும் எனவும் அங்கு தெங்கு சார்ந்த தயாரிப்புகள் தொடர்பான கைத்தொழில்களை நிறுவுவதற்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தியாளரை பாதுகாத்து ஏற்றுமதி உற்பத்திகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதை முறைமைப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதன்போது தெரிவித்தது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் ஒருவர் நாட்டிலிருந்து தப்பி செல்வதற்காக வேறொரு நபரின் பெயரில் போலி கடவுச்சீட்டை மோசடியாக தயாரித்த குற்றச்சாட்டில் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவின் பிரதி உதவி செயலாளர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டியைச் சேர்ந்த 41 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இதற்கு முன்னர் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரப் பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக கடமையாற்றிய காலப்பகுதியில் இந்த மோசடியை மேற்கொண்டுள்ளமை இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் மனித கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப் புலனாய்வு பிரிவினரினால் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 1000 தொல்பொருள் இடங்களை பாதுகாக்கும் வெளித்திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தொல்பொருள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி தொல்பொருள் தினத்தை முன்னிட்டு பாரம்பரியத்திற்கு உயிர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் பணிப்பாளர் செனர் விக்ரமசிங்கு தெரிவிக்கின்றார். இதன் முதற்கட்டமாக 100 தொல்பொருள் பாதுகாப்பு இடங்கள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு பாதுகாக்கப்படவுள்ளதாக அவர் கூறினார். பாதுகாக்கப்படும் தொல்பொருள் இடங்களின் பாதுகாப்புக்காக பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்ளும் வேலைத்திட்டமும் இதனுடன் இணைந்து செயற்படுத்தப்படும் என தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்கம் கூறினார்.

0: Party FM. Mucho mundo está sembrando, mucho mundo está sembrando. También pesa McLean Shakti.
1: சக்தி சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான புத்துணர்வான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்க கூடிய இன்றைய நாள்ல வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் ஸ்பெஷல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆதித்தி. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்க மற்றும் ஏனைய சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பான் உறவுகளுக்கும் சக்தி எஃப்எம் சார்பா இனிய நல்வாழ்த்துகள். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளணும், நிகழ்ச்சியில சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க. 011-2838-54 அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்க 07-2838-54. இன்றைய தினம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன் வந்திருக்கு அப்படின்றத பச்சைக்கிழி பச்சையம்மா சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதை ஓட ஓடி போய் கேட்டுட்டு வந்துருவோமா?
2: மகிழ்ச்சி அதிகரிக்கும். கனி ராசியான்பர்களே, தொட்டு காரியமெல்லாம் வெற்றிய முடியும். துலா ராசியான்பர்களே, மனதில் குழப்பம் ஏற்படும். விருஷப ராசி நேயர்களே, ஆதாயம் அதிகரிக்கும். தனுசு ராசியான்பர்களே, சுகம் தரும் செய்தி காத்திருக்கு. மகர ராசியான்பர்களே, எதிர்பாராத நன்மை கிட்டும். கும்ப ராசியான்பர்களே, சின்ன சின்ன விஷயத்திலையும் பயம் ஏற்படும். மீன ராசியான்பர்களே, நட்பு வட்டம் விரிவடையும். சுருக்கமா பலன் கப்பமா, மேஷம் ஆதரவு, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் அனுகூலம், கடகம் உழைப்பு, சிம்மம் மகிழ்ச்சி, கன்னி வெற்றி, துலாம் குழப்பம், விருஷிகம் ஆதாயம், தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் பயம், மீனம் நட்பு. எல்லா ராசிக்கும் சுருக்கமாவே பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
3: பச்சை கிளி பச்சை அம்மா.

0: $3 மதிக்கு மதிப்புள்ள இந்த ஒரு மொபைல் ரோமிங் திட்டத்தையும் இந்த ஒரு நாட்டிற்கு செயற்படுத்துவதன் மூலம் 5 நாட்களுக்கு இலவச தங்குமிடத்துடன் 2 விமான டிக்கெட்களை வெல்லும் வாய்ப்பு. செயற்படுத்த #999 அழைக்கவும் அல்லது மேலதிக தகவல்களுக்கு www.slt-mobile.lk பார்வையிடவும்.
1: இன்னைக்கு சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்கு, காரணம் என்னவா இருக்கும்?
2: அந்த ரகசியம் என்னன்னா ஓவென்ரா தான்.
1: ஓவென்ரா தேங்காய் எண்ணெய், வெஜிடபிள் எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெயுடன் உங்கள் உணவை சுவையாக்குங்கள். மேலும் ஓவென்ரா கோகனட் மில்க் பவுடருடன் உங்களுக்கு விரும்பிய உணவை விரைவாகவும் எளிதாகவும் தயாரியுங்கள். ஓவென்ரா, ஒவ்வொரு துளியும் தரமானது, ஒவ்வொரு உணவும் சுவையானது.

0: வரலாற்றை மாற்ற போகும் விளையாட்டுலகின் மாபெரும் திருவிழா பிஃபா உலக கிண்ண கால்பந்தாட்டம் 2026. கால்பந்தாட்ட வரலாற்றில் அதிக அணிகள் 3 நாடுகளில் மோதும் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள். ஜூலை 19 வரை இடம்பெறும் கால்பந்தாட்ட போட்டிகளில் விறுவிறுப்பான உன்னத தருணங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் சக்தி FM, சக்தி டிவி, சிரசு டிவி, டிவி ஒன் ஆகியவற்றில் போட்டிகளை கண்டு களியுங்கள்.
1: இன்றே நிதி மற்றும் கணக்கீட்டு துறையில் தொழில்சார் தகுதியை பெற AAD கற்கைநறிக்கு பதிவு செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 0777-559-669.
2: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரான். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
3: சக்தி FM, என் நிறம் சூப்பர் ஹிட் பாடல்களோடு.

0: விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே இதன் அடிப்படையில் உங்கள் வீட்டு சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொது இடங்களாக இருக்கலாம், அங்கே சுகாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே டெங்கு நுளம்பு பரவாத வகையிலே அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு காணப்படுகிறது என்பதனையும் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். எனவே பொதுவான தகவல்கள் இந்த டெங்கு தொடர்பிலே இந்த தகவல்கள் காணப்படுகின்றன. இதனோடு சேர்ந்ததாக சுகாதாரத்துறையினர் என்ன தெரிவிக்கிறார்கள்? விசேட கலந்துரையாடல் இன்றைய நாளிலே காத்திருக்கிறது. எவ்வாறு டெங்கு பரவுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாட்டிலே எவ்வாறு இருக்கிறது, அதனை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், பாதுகாப்பு பெறுவதற்கு தனி மனித செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பான விரிவான கலந்துரையாடல் இன்றைய இலக்க நிகழ்ச்சியிலே காத்திருக்கிறது. துறைசாக இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் இலக்க நிகழ்ச்சியோடு.
1: உங்கள் பிள்ளையை நிதி மற்றும் கணக்கீட்டு துறையில் நிபுணராக்க சிறந்த தெரிவு 880 20% விலை கழிவுடன் June 30 முன் பதிவு செய்ய அழையுங்கள். 0112 559 669

0: சக்தி எஃப்எம் நேரம் காலை 8:15.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே எஸ்எல்டி மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
2: சாதாரணமான வீக்கெண்டையும் ஃபீல் பண்ண வைக்கும் வைக்கும்
3: ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்?
2: சக்தி சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர்.
4: நியூஸ் பஸ்டின் இலக்கு நிகழ்ச்சியிலே விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாடளாவிய ரீதியில் இன்றைய நாளில் அவதானம் செலுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கக்கூடிய டெங்கு காய்ச்சல் பரவல் தொடர்பாக குறிப்பாக பல மாவட்டங்கள் இப்போது டெங்கு பரவக்கூடிய அல்லது நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல சுகாதார அதிகாரி சேவைகளுக்கு உட்பட்ட பகுதிகள் கூட இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இன்றைய நாளில் மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இன்றைய நிகழ்ச்சி அமையப்போகிறது. எனவே முதலில் நாங்கள் நாட்டில் இவ்வாறான நிலைமை காணப்படுகிறது, நோய் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் இப்போது இந்த நோய் தொடர்பான டெங்கு பரவல் அதே போன்று டெங்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் எவ்வாறு இருக்கிறது, அதனை கட்டுப்படுத்துவது எப்படி, டெங்கு நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயால் எவ்வாறு செயற்பட வேண்டும், அவர் எவ்வாறு இந்த நோயிலிருந்து மீண்டு கொள்ளலாம், இந்த ஆபத்து வருவதற்கு முன்னதாக நாங்கள் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக விரிவாக பேசலாம். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேந்தீஸ்வரன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். ஐயா வணக்கம்.
5: வணக்கம்
4: டாக்டர். உங்களுக்கு தெரியும், இப்போது நாடளாவிய ரீதியிலே நாங்கள் அதிகமாக பேசுகின்ற விடயமாக இப்போது மாறியிருக்கிறது டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய நிலைமை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. நோய் தொற்றாளர்கள் பலர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள், இப்போது காணப்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட நாளாந்தம் 600 மேற்பட்டவர்கள் அடையாளம் காணப்படக்கூடிய நிலைமை தொடர்வதாக சுகாதார அமைச்சர் அறிவித்திருந்தது. இவ்வாறான ஒரு பின்னணியிலே மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. டாக்டர், இப்போது இந்த நாட்டிலே டெங்கு காய்ச்சலுடைய நிலைமை எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது?
5: இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியிலே நமது நாட்டிலே கொழும்பு, கம்பகா, களுத்துறை, ரத்னபுர, மாத்தற, கோல் இந்த மாவட்டங்களில்தான் அதிகமான டெங்கு பரவல் தற்போது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு நாளும் நமது நாட்டிலே 600 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். எனவே இது ஒரு மிகவும் ஒரு சிக்கலான அபாயகரமான நிலை. ஏனென்றால் உண்மையிலே வைத்தியசாலைகளிலே அதிகமான நோயாளர்கள் இனங்காணப்பட்டு வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படும் போது உண்மையிலே அவர்கள் உண்மையிலே இந்த டெங்கு நோயாளர்களை சிகிச்சை அளிப்ப என்பது அவர்களை மிக மிக ஒரு தீவிரமான கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அவர்களுடைய குருதி பரிசோதனை காலை மாலை மிளமிள செய்யப்பட வேண்டும். இரண்டாவது அவர்களுடைய பல்ஸ், அதாவது நாடி துடிப்பு, குருதி அமுக்கம், பிரஷர் போன்றவற்றை கிரமமாக நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், மானிட்டர் பண்ண வேண்டும். எனவே ஒரு விடுதியிலே அதிகமான டெங்கு நோயாளர்கள் இருக்கின்ற போது உண்மையிலே அவர்களை கண்காணிப்பது மிகச்சிரமாக இருக்கும் ஒன்று. அப்படியான நேரங்களிலே இறப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே நாங்கள் வருமுன் காக்க வேண்டும், டெங்கு நோயை வருமுன் காத்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைப்போமாக இருந்தால்தான் நிச்சயமாக எங்களால் இந்த இறப்புகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது எவ்வாறு இந்த நோய் வராமல் தடுப்பது என்பதிலே இந்த தடுப்பு நடவடிக்கைகளிலே நாங்கள் இப்போது தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
4: டாக்டர், நாங்கள் இந்த காலப்பகுதியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன் சடுதியாக இந்த ஒரு டெங்கு காய்ச்சல் பீடிக்கப்படக்கூடிய நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது?
5: பொதுவாக இந்த டெங்கு காய்ச்சல் என்பது நுழம்பினாலே பரவுகின்றது. எங்களுடைய நாட்டிலே 2 வகையான நுழம்புகள் இந்த டெங்கு நோயை பரப்புகின்றன. ஈடிஸ் ஈஜிப்டி, அல்பாபிக்டஸ் என்ற 2 வகையான நுழம்புகள். இந்த நுழம்புகள் சுத்தமான நீரிலேதான் பெரும்பாலும் உற்பத்தியாகின்றன. எனவே பெரும்பாலும் இந்த டெங்கு நோயின் பரம்பல் எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டை பார்த்தால் இந்த பருவ பயிற்சி மழை வீழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. தென்மேற்கு பருவ பயிற்சி மழை காலத்துக்கு பின்னர், அதே போன்று வடக்கு பருவ பயிற்சி மழை காலத்துக்கு பின்னர், பொதுவாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொறுத்தமட்டில் வடகீழ் பருவ பயிற்சி மழைக்கு பின்னர் பொதுவாக எங்களுக்கு அக்டோபர், நவம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கூடுதலாக இந்த டெங்கு நோயின் பரம்பல் இருக்கும். அது வடக்கு பருவ பயிற்சி மழையோடு சம்பந்தப்பட்டது. தற்போது உங்களுக்கு தெரியும், தென்பகுதியிலே தென்மேல் பருவ பயிற்சி மழை ஆரம்பித்திருக்கின்றது. பொதுவாக எங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதங்களில் இந்த மழை வீழ்ச்சி இருக்கும். எனவே இந்த பருவ மழைக்கு பின்னர் இந்த தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலே நுழம்புகளின் பெருக்கம் அதிகமாக இருக்கும். எனவே நுழம்புகளின் செறிவு அதிகமாகும். எனவே இந்த காலப்பகுதியிலே டெங்கு நோயின் பரம்பலம் தீவிரமாகின்றது. எனவே இந்த பரம்பல் என்பது இந்த இரண்டு பருவ பயிற்சி மழை வீழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டது.
4: எனவே இப்போதைய காலகட்டத்திலே இந்த டெங்கு பரவல் அதிகரிப்பதற்கு மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த இரண்டாம் வகை நுழம்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதன் காரணமாகத்தான் இது அதிகரித்து வருது.